ஓகே, வெல்கம் பேக் ஹர்களையும் ஷாம் தீது ஆர் சாசுதி சரசரா ஜமுங்க சுங்கி ஹபரி த இஸ் நா ரைஸ் ஃபேஸ் வாஷ் வாலி சரவானி வெஜ் சர மேனே ஆப் லோகோ கோ தா கி யே படுத்தி உமர் கி அஸ்ராத் கோ பி கத்ம் கர்தா ஹை மத்லப் சாசு போ மக் பாந்தி த டீர் உமர் அஸ்ராத் ராகிலி வி ஆ டீர் மத்லப் தா கினா தா சுபியா பரிஷான் இஸ் சாசு உமர் வி அஸல் கி டீர் ஜாத் கம் ஆர் சாசு ஆசிகம் தே மஸ்லா த டீர் உமர் வி مطلب اگر ساسو مخ باندې ډیر عمر اثرات خای بالکل پریشان کیږي معنا ساسروچ باندې حساب لودي جون دی